தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி தடல தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத